நட்சம் ஏறவா. வெறும் சிவனா கொக்கோ கொஞ்சம் சிவனா கொஞ்சம் நாலு வேண்டும்.